வானொலி உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மதிலைகளில் வியாழக்கிழமை தோறும் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மங்கையரொளி எனும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இதோ பக்தி பாடல்.

நாம் அன்றாடம் உண்ணும் உணவுகளில் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதில் ஒவ்வொரு காய்கறிகளும் நம் உடலுக்கு தேவையான ஒவ்வொரு வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கிறது. பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த காய்கறிகள் சிலருக்கு சில நேரங்களில் கெடுதல் ஆகவும் அமைகிறது. அவரவர்களின் உடலில் தன்மைக்கு ஏற்ப மாறி கெடுதலை உண்டாக்குகிறது.

மஞ்சள் பூசணி பல மருத்துவ குணங்கள் உடையது. இது பரங்கிக்காய் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் டி, வைட்டமின் இ உள்ளது. மேலும் பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. இந்த காய் சிறுநீரக்கல்கள், மலச்சிக்கல், கெட்ட கொடுப்புக்கள், இரத்த அழுத்தம், கல்லீரல், அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கிறது. இதில் உள்ள தீமைகள்: இந்த காய் கெட்ட இரத்தத்தை தூற்றுவிக்கிறது, ஜீரணம் ஆக நீண்ட நேரம் எடுக்கிறது. நோயுற்று இளைத்தவர்களும் நோயாளிகளும் இக்காயை சாப்பிடக்கூடாது.

இவ்வளவு நன்மைகள் பாகற்காயில் இருந்தாலும் இந்த காயை அளவாகவே சாப்பிட வேண்டும். இல்லையென்றால் வயிற்று வலி மற்றும் வயிற்று போக்கு ஏற்படும். மேலும் கர்ப்பிணி பெண்கள் பாகற்காயை தவிர்ப்பது நல்லது.

வெள்ளரிக்காயில் உள்ள நன்மைகளை அனைத்து மருத்துவமும் ஆதரிக்கிறது. இது நீர்ச்சத்து மிக்க காய்களில் முதன்மையானது. இந்த காய் கோடை காலத்தில் உடலில் உள்ள நீர் சத்தை குறையாமல் பாதுகாக்கிறது. இதில் பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறது. இந்த காய் உடல் சூட்டை தணிக்கிறது, சருமத்தை பாதுகாக்கிறது, உடல் எடையை குறைக்க உதவுகிறது, கண் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இதன் சாறு வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிக்கிறது, ஈறுகளில் ஏற்படும் நோய்களை குணமாக்குகிறது. இந்த காய் உடலுக்கு குளிர்ச்சி தரும் தன்மை கொண்டதால் அஸ்துமா நோயாளிகள் சாப்பிடக்கூடாது.

கத்தரிக்காயில் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து உள்ளது. இந்த காய் நரம்புகளை வலுவாக்கவும் சளி இருமலை குறைக்கவும் செய்கிறது. இது சிறுநீரக கற்களை கரைக்கிறது. தக்காளிக்கு இணையானது இந்த காய் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் தக்காளியில் இருப்பதை போல எடை, புரதம், கலோரி அளவு, தாடு உப்புக்கள் முதலியன கத்தரிக்காயில் உள்ளன. இந்த காயை புன் ரணம் கொண்ட சரும பிரச்சனை உடையவர்கள் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் இது அரிப்பை தூண்டும். அறுவை சிகிச்சை செய்தவர்கள் முதல் 3 மாதங்களுக்கு இந்த காயை சாப்பிடாமல் இருப்பது நல்லது.

அதிக ஊட்டச்சத்து சிறுவடைய பழங்களில் ஒன்று மாம்பழம். இதில் நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் ஏ இருக்கிறது. மாம்பழத்தை விட மாங்காய் உடலுக்கு மிகவும் நல்லது. மாங்காய் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கும். உடல் எடையை குறைப்பதற்கு மாங்காயில் உள்ள கலோரிகள் பயன்படுகிறது. இது கல்லீரல் பாதிப்புக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். மாங்காய் சாப்பிடுவதன் மூலம் பித்தநீர் சுரப்பு அதிகரிக்கிறது. உடலில் ஏதேனும் பாக்டீரியா தோன்றுகள் தொற்றுகள் இருந்தால் அதனை சரி செய்ய மாங்காய் பயன்படுகிறது. செரிமானத்தை தூண்டி மலக்குடலை சுத்தம் செய்யும் உணவில் மாங்காயை அடிக்கடி சேர்த்து கொண்டால் மலக்குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கும். மேலும் இது பசியை தூண்டும் ஒரு சிறந்த காயாகும். இந்த காயை சருமநோய் உள்ளவர்களுக்கும் வயிற்று வலி உள்ளவர்களுக்கும் சாப்பிடக்கூடாது.

பாகற்காய் கசப்பு சுவையில் இருப்பதால் நிறைய மக்கள் இந்த காயை உணவில் சித்துக்கொள்ள தயங்குகிறார்கள். இதில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்கிறது. ஊட்டச்சத்துக்களான பொட்டாசியம், கார்போஹைட்ரேட்ஸ், கலோரிகள், நார்ச்சத்து, துத்தநாகம், இரும்பு சத்து போன்றவை இதில் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. இந்த பாகற்காயை தினமும் சரியான அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் உடலில் உள்ள பல பிரச்சனைகள் தீரும். சுவாச குளாறுகளான அஸ்துமா, இருமல், சளி போன்றவைகளை தீர்க்கிறது. மேலும் குதர் புழுக்களை நீக்குகிறது. மலச்சிக்கல் மற்றும் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது.

பிற்கங்காய் வெள்ளரி இனத்தை சேர்த்த ஒரு வகை காயாகும். புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், ஒரும்புச்சத்து, வைட்டமின் போன்ற சத்துக்கள் இருக்கின்றன. பிஞ்சு பீர்க்கங்காயை விட முற்றிய பீர்க்கங்காயே உணவு சிறந்தது. பீர்க்கங்காய் சற்று பருமான உடல்வாகு கொண்டவர்களுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஏற்ற காயாகும். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். இதனால் இரவில் சாப்பிடக்கூடாது. இருமல், சளி, தலைவலி பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த காயை எப்பொழுதும் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் தலையில் நீர் கோர்த்து கொள்ளும். மேலும் பிஞ்சு பீர்க்கங்காய் உணவில் சேர்த்து கொண்டால் பித்தக் கோளாறுகள், சளி பிரச்சனைகள், முடக்கு வாதம், முதுகுவலி போன்றவை தோன்றும். இந்த காயை அளவுக்கு எடுத்துக் கொள்வது நல்லது.

அமர்களின் அமர்த்தி வந்த இன்றைய மங்கையொருளி எனும் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுவது இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
1: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கரிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள்மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, இந்த வியாழக்கிழமை என்ற நன்னாளில் சிவபெருமானை போற்றும் தெய்வீக பாடலை கேட்கலாம்.

மொழிந்த அருள்மொழி ஆத்திச்சூடி என்னும் அரிய நூலில் இணக்கம் அறிந்தினங்கு என்றார் ஔவையார். அதாவது ஒருவரின் நடத்தையை நன்கறிந்து நாம் அவர்களுடன் நண்பனாக மாறலாம். ஆகையால் நாங்கள் ஔவையாரின் அருள்மொழியை கேட்டு நடப்போமாக. அடுத்து வருவது இன்னிசைப்பாடல்கள். பாகுபலி படத்திலிருந்து வந்துள்ள தீரனை கேட்கலாம்.

வாருடைய அன்பர்களே, உங்களுள் எத்தனை பேருக்கு காதலர் தினம் என்னும் படம் ஞாபகம் இருக்கிறது? இந்த படம் ஈராயிரத்தில் வந்த ஒரு அருமையான படம். இந்த படத்தில் ரோஜா ரோஜா என்னும் பாடல் இந்த நாட்டில் பட்டி தொட்டியில் கலக்கிய பாடலாகும். இந்த பாடலை சிறப்பாக ரிஷ்மா ஊரிலிருந்து முருகன் குடும்பத்தாருக்கும், சேகமி ஊரிலிருந்து அங்கன் குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, வாரணம் ஆயிரம் என்னும் படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நம் நெஞ்சுக்குள் மழை பெய்யுமா? இதோ ஹரிஹரன் குரலில் கேட்கலாம்.

வானொலி அன்பர்களை நாம் வணங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழிகற்றி நெஞ்சமே நெஞ்சமே என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழிகற்றியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.